0: இட்டியுன்னோ ஓர் ரேடியோ இயும் ஏக்கிறே வேர்க்குவாரோ
1: பிரிமார்
0: மேப்பாச்சோ இட்டியுன்னோ ஓர் ரேடியோ